0: ஒத்திரே
1: ஏனி
0: போய்க்கிறதை நீ வாதம் கோரோ ரிவ் ஸ்டார் 624 ஹாஷ் ஸ்டார் 624 ஹாஷ் ஓய் ஃபாகே
1: நெகோ
0: ஆனா ஜெரா டினியா கோ துமிரா
1: அரோ காட்டியா
0: முத்தரேகி
1: ஆகி ஜெரா
0: Mudogo etu jora mu age koba.
1: Aha.
0: Yakwe dia mu